0: இன்னிசை திக்கட்டும் பரவட்டும் தேன் தமிழ் இன்னிசை. அன்பார்ந்த நேயர்களுக்கு ரேடியோ சாந்துவனம் 90.4 அலைவரிசையில் நாம் புதிதாக தொடங்க இருக்கும் நிகழ்ச்சியை ஆவலுடன் கேட்டு ரசிக்க உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வரவேற்பதில் ரேடியோ சாந்துவனம் பெருமை கொள்கிறது. இன்னிசை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் சிவபிரகாசம் எம் கே.
1: என் பெயர் உமாநந்தினி. எமது இன்னிசை நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து பேராதரவு தருமாறு நிறுவனத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.
0: இந்நிகழ்ச்சியின் முதல் பாடல், இந்திய நாடு என் வீடு, இந்தியன் என்பது என் பேர், எல்லா மக்களும் என் உறவு, எல்லோர் மொழியும் என் பேச்சு, எல்லா மக்களும் என் உறவு. பாரத விலாஸ் திரைப்படத்தில் வாளியின் பரிகளுக்கு எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா, எல் ஆர் ஈஸ்வரி, கே வீரமணி, மலேசியா வாசுதேவன் இவர்களுடன் எம் எஸ் விஸ்வநாதன் இணைந்து பாடிய பாடல். இந்தியாவில் பல்வேறுபட்ட மொழிகளை பேசுபவர்கள் இருந்தாலும் நாம் அனைவரும் இந்தியர்களே. இந்து, இஸ்லாம், கிறிஸ்துவம், சீக்கியம் போன்ற பல்வேறு மதங்கள் இருந்தாலும் அவை அனைத்தும் பாரத மாதாவின் குழந்தைகளே. இந்திய நாட்டை தன் சொந்த வீடாகவும் இங்குள்ள குடிமக்களை தன் உடன்பிறப்புகளாகவும் கருதும் உயர்ந்த சகோதரத்துவ பண்பை இப்பாடல் விவரிக்கிறது. நாட்டின் எல்லையை காப்பதிலும் அதன் முன்னேற்றத்திற்கு உழைப்பதிலும் ஒவ்வொரு இந்தியனுக்கும் கடமையும் தேசப்பற்றும் இப்பாடலில் கூறப்படுகிறது. நேயர்களே, இனிமையான இந்த பாடலை கேட்டு மகிழுங்கள்.

0: சிங்கம் லாலா லஜபதி பகத்சிங் சிறந்த பொன்னாடு,
1: பகத்சிங் சிறந்த பொன்னாடு.

0: ലോകത്തെവിടെയിരുന്നും റേഡിയോ സാന്ദ്രം 90.4 FM നിങ്ങൾക്ക് ആസ്വദിക്കാം. ഗൂഗിൾ പ്ലേ സ്റ്റോറിൽ നിന്നും ആപ്പിൾ ആപ്പ് സ്റ്റോറിൽ നിന്നും ഇപ്പോൾ തന്നെ ഡൗൺലോഡ് ചെയ്യൂ റേഡിയോ സാന്ദ്രം 90.4 FM.
1: வணக்கம் நேயர்களே, ரேடியோ சாந்த்வனம் 90.4 அலைவரிசையில் ஒலிபரப்பும் இன்னிசை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல். இந்தியா தனது 80th சுதந்திர தினத்தை கொண்டாடப் போகும் இவ்வேளையில் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் அனைவரும் இந்தியர்கள் என்ற உணர்வுடன் ஒற்றுமையாக வாழ வேண்டும். மொழி, இனம், நிறம் ஆகியவை மாறினாலும் இந்தியர்களின் இரத்தத்தின் நிறம் ஒன்றுதான். அதனால் தாய்நாட்டின் மீது அன்பு செலுத்த வேண்டும் என்ற உணர்வை வலியுறுத்துகிறது இந்த பாடல். தமிழா தமிழா, நாளை நம் நாளே. தமிழா தமிழா, நாடும் நம் நாடே. என் வீடு தாய் தமிழ்நாடு என்றே சொல்லடா, என் நாமம் இந்தியன் என்றே என்றும் நில்லடா. இனம் மாறலாம், குணம் ஒன்றுதான். இடம் மாறலாம், நிலம் ஒன்றுதான். ரோஜா என்ற திரைப்படத்தில் கவிஞர் வைரமுத்து அவர்களின் வரிகளுக்கு A.R. ரகுமானின் இசையமைப்பில் ஹரிஹரன் மற்றும் A.R. ரகுமான் பாடிய இனிமையான பாடல். பாடலின் கம்பீரமான மெட்டு மற்றும் அர்த்தமுள்ள வரிகளை கேட்போமா? கேட்டுத்தான் பாருங்களேன்.

0: കേൾക്കാം, ആസ്വദിക്കാം, അറിവ് നേടാം. റേഡിയോ സന്തുലം 90.4 FM. ഇതൊരു പെയിൻ ആൻഡ് പാലിയേറ്റീവ് കെയർ ട്രസ്റ്റ് സംരംഭം.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரேடியோ சாந்த்வனம் 90.4 ஒளிபரப்பும் இன்னிசை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் தங்கங்களே நாளை தலைவர்களே, நம் தாயும் மொழியும் கண்கள், சிங்கங்களே வாழும் தெய்வங்களே, நம் தேசம் காப்பவர் நீங்கள், நம் தாத்தா காந்தியும் மாமா நேருவும் தேடிய செல்வங்கள், பள்ளி சாலை தந்தவன் ஏழை தலைவனை தினமும் எண்ணுங்கள், அறம் செய்ய விரும்பு என்றால் அவை தர்மம் செய்யுங்கள், அன்பே தெய்வம் என்றார் பெரியோர் அன்புடன் வாழுங்கள். மாணவ செல்வங்களே, நம் நாட்டின் தலைவர்களான மகாத்மா காந்தியும் ஜவஹர்லால் நேருவும் கண்ட கனவுகளை நனவாக்கும் செல்வங்கள் நீங்கள்தான் என வலியுறுத்தும் இப்பாடல் தேசப்பற்று, ஒழுக்கம், நேர்மை, நற்செயல் மற்றும் ஒற்றுமை போன்றவற்றை வற்புறுத்தி எழுதப்பட்ட பாடல். கவியரசு கண்ணதாசனின் வரிகளுக்கு MS விஸ்வநாதன் இசையில் TM சவுந்தரராஜன் பாடிய பாடல். காலத்தால் அழியாது ஒரு புகழ்பெற்ற தேசப்பற்றை வலியுறுத்தும் பாடலை நேயர்களே கேட்டு மகிழுங்கள்.

0: You are now listening to Radio Santhanam 90.4 FM. Stay tuned.
1: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் ரேடியோ சாந்தனம் 90.4 அலைவரிசையில் ஒலிபரப்பும் இன்னிசை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல். தாய்நாட்டின் மீதான பற்றையும் மண்ணின் பெருமையையும் போற்றும் வகையில் அமைந்துள்ள ஏ.ஆர். ரகுமானின் வந்தே மாதரம் என்ற சுதந்திர இசைத்தொகுப்பு ஆல்பத்தில் இடம்பெற்றுள்ள இந்த பாடல் ஒரு புகழ்பெற்ற தேசபக்தி பாடலாகும். வந்தே மாதரம். இங்கும் அங்கும் அங்கும் இங்கும் சுற்றி சுற்றி திரிந்தேன், சின்ன சின்ன பறவை போல் திசையெங்கும் பறந்தேன், வெயிலிலும் மழையிலும் விட்டு விட்டு அலைந்தேன், முகவரி எது என்று முகம் தொலைத்தேன், தாய் மண்ணே வணக்கம். இந்தி மொழியில் உள்ள மா துஜே சலாம் என்ற பாடலின் தமிழ் வரிகளை கவிஞர் வைரமுத்து அவர்கள் எழுதியுள்ளார். ஏ.ஆர். ரகுமான் இசையமைத்து அவரே பாடிய பாடல். தாய் அவள் போல் ஒரு ஜீவன் இல்லை, அவள் காலடி போல் சொர்க்கம் வேறு இல்லை, தாய் மண்ணை போல் ஒரு பூமி இல்லை, பாரதம் எங்களின் சுவாசமே என்ன அருமையான உணர்ச்சி பூர்வமான வரிகள். கேட்டு மகிழுங்கள்.

0: ആസ്വദിക്കൂ ഓരോ നിമിഷവും റേഡിയോ സാന്ത്വനം 90.4 FM.
1: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது சுதந்திரத்தின சிறப்பு நிகழ்ச்சி ரேடியோ சாந்த்வனம் 90.4. இந்நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் இன்குலாப் சிந்தாபாத், இந்துஸ்தான் சிந்தாபாத். பாரதமே பாரதமே, என்னருமை பாரதமே, உன்னடிமை தீரு மட்டும் போரிடுவோமே. அன்னை நானை தாயகமே, என் இனிமை தாயகமே, உன் உரிமை காப்பதற்கு போரிடுவோம். தந்தையின் ஆணை இமயத்தில் வட எல்லை, குமரியின் தென் எல்லை, வீட்டிற்கு ஒரு பிள்ளை, அடிமைகள் இனி இல்லை. இப்பாடல் இந்திய சுதந்திர போராட்ட கால பின்னணியையும் தியாக உணர்வையும் அடிப்படையாக கொண்டது. நாட்டின் சுதந்திரத்திற்காகவும் நன்மைகளுக்காகவும் கர்ம வீரர்களின் வழியை பின்பற்றி நாட்டின் இளைஞர்கள் வீறு கொண்டு எழ வேண்டும். நம் நாட்டின் உரிமைகளை யாருக்கும் விட்டுக் கொடுக்க கூடாது. துப்பாக்கி தோட்டாக்களுக்கு அஞ்சாமல், சுதந்திர எண்ணங்களை மாற்றாமல் இறுதி வரை போரிட வேண்டும் என்பது இப்பாடல் கவிஞர் கண்ணதாசன் தேசப்பற்றுமிக்க உள்ள வரிகளை நமக்கு பாடலாக தந்துள்ளார். இசை MS விஸ்வநாதன், பாடியவர் TM சவுந்தரராஜன் மற்றும் கோரஸ் சேர்ந்து பாடிய காலத்தால் அழியாத புகழ்பெற்ற பாடல். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ராஜபாட் ரங்கத்துறை. இந்திய சுதந்திர போராட்ட வீரர் பகத்சிங்கின் இன்குலாப் சிந்தாபாத் என்ற வார்த்தை முழக்கத்தை அசம்பிளியில் குண்டு வீசிய போது முழங்கி நாடு முழுவதும் பிரபலமானார். நேயர்களே, இந்த தேசப்பற்றுமிக்க பாடலை கேட்டு மகிழுங்கள்.

நவசக்தி பெற வேண்டும், ஆர்ப்பாட்ட அலை ஓசை வர வேண்டும். எல்லோருக்கும் வாழ்வென்னும் கர்ம வீரர் பின்னாலே இந்நாட்டின் இளைஞர்கள் எழ வேண்டும். பகைவரை விடமாட்டோம், மலைதனில் விழமாட்டோம், உரிமையை தரமாட்டோம், விடுதலை விதை போட்டோம். பகைவரை விடமாட்டோம், மலைதனில் விழமாட்டோம், உரிமையை தரமாட்டோம், விடுதலை

0: நேயர்களே, ரேடியோ சாந்தவனம் 90.4 அலைவரிசையில் ஒலிபரப்பும் இன்னிசை நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உமாநந்தினி,
1: உங்கள் சிவபிரகாஷ்.

சுதந்திர கொடி உண்டு, இளைஞர்கள் படை உண்டு, தலைவனின் துணை உண்டு,